0: ஏதோ பார்த்தா கரீம்
1: அரே என்ன கிளியோ
0: இதான் சரி கரமி வந்து உங்களுக்கு தகவல் கேலாம்
1: கேலா தரமிடோ நீங்கள் அவங்க தகவல் கோய்
0: இங்கடா அந்த கிளம் அந்த அந்த வரிசன் ஜமன் நச்சுக்காண்டு போய் வானம் பண்ணியாச்சே
1: இங்கே
0: நயாக்கு வந்து துறையா கேள்வி சொல்லுமாக்கா துரோ பண்ணி இங்கே சொல்லி
1: அரே நம்மா
2: ñaadiro paskam simalan duro ɓe numa hatoro la jikkirantuso leñe fle aɗa kreñe sha sanado ni kala fu nado koña nado ni sana simalan hawradina de kele aɗa aboyen toro kawɗo fula fle simaɗa kreñew